0: ஆஞ்சநேயம் ஓம் நமோ பகவதே விசித்திர வீர ஹனுமதே பிரளய காலானல பிரபாத்யுரத்வதாபவத்ரதேஹாயோ அஞ்சனே கர்வசம்பூதாயோ பிரகர விக்ரம வீர வைத்யோ தானவயக்ஷராசனோ கிரஹ பந்தனாயோ பூத கிரஹ பிரேத கிரஹ பிசாச கிரஹ ஷாக்கினி கிரஹ டாக்கினி கிரஹ காக்கினி கிரஹ காமினி கிரஹ பிரம்ம கிரஹ பிரம்ம ராட்சச கிரஹ சோர கிரஹ பந்தனாய ஏஹி ஏஹி ஆகச்சாகச்ச ஆவேஷயாவேஷய மமஹ்ருதயம் பிரவேஷய பிரவேஷய ஸ்ஃபுர ஸ்ஃபுர ஸ்ஃபுர ஸ்ஃபுர சத்யம் கதய கதய வியாபமுகம் பந்தய பந்தய சர்வமுகம் பந்தய பந்தய ராஜமுகம் பந்தய பந்தய சபாமுகம் பந்தய பந்தய சத்ருமுகம் பந்தய பந்தய சர்வமுகம் பந்தய பந்தய லங்கா பிரசாத பஞ்சன சர்வஜனம் மே வசமானய வசமானய ஸ்ரீம் ரீம் க்ளீம் ஸ்ரீம் சர்வானாகர்ஷய ஆகர்ஷய சத்ரூன் மார்பய மார்பய மாரய மாரய சூர்ணய சூர்ணய ஹே ஹே ஹே ஸ்ரீராமச்சந்திராஜய பிரகயா மம காரி சித்தி குரு குரு மம சத்ரூன் பஸ்மி குரு குரு ஸ்வாஹா ஓம் ராம் ரீம் ரோம் ரைம் ரோம் ரோம் ஹத் ஸ்ரீ விசித்திர வீர ஹனுமதே மம சர்வ சத்ரூன் பஸ்மி குரு குரு ஹர ஹர ஓம் பத் ஸ்வாஹா ஏகாதச சதாதி சத்ரூன் வைதி ஸ்ரீ விசித்திர வீர ஹனுமன் மாலா மந்திரா சம்பூரணம்.
1: மகாகால ஜகத் பரி